மாதரம் வந்தே வந்தே மாதரம் ஹம்லாவரோ கோ ஹார் மான்கர் வாபஸ் ஜானா படா பர் குச் லோக் யஹீ கே ஹோகே ரஹ் கயே உன்ஹே ஹமாரி தர்தி மா நே கோத் லே லியா ஔர் இத்திஹாஸ் சாக்ஷி ஹை மா நே அப்னி கோக் சே ஜன்மே ஔர் கோத் லியே பச்சோ மே கபீ அந்தர் நஹீ தா ஷாயத் இசிலியே ஜப் ஜப் கிஸி ஹம்லாவர் நே ஹமாரி தர்தி கே சீனே பர் பாவ் ரக்னா சாஹா சப் பச்சே சீனா தான் கர் சாம்னே கடே ஹோ கயே ஔர் சீமா சுரக்ஷா கி தீவார் கடீ ஹோ.